0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: FM.
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Sunoh 91.7 FM.

0: 91.7 FM.
1: Kathos Happiness Frequency.
0: Radio Sunu.
2: அப்பா ஒரு கதை சொல்லவா?
3: மீண்டும் த்ரில் அடிப்பிக்கான் பிரணயிக்கான் காட்டா குஸ்தி 2
4: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
3: விஷ்ணு விஷால், ரம்யா கிருஷ்ணன், ஐஸ்வர்யலட்சுமி தொடங்கி வம்பൻ താരനിരയുമായി காட்டா குஸ்தி 2.
5: குவைட் எக்ஸைட்டிங்.
3: காட்டா குஸ்தி 2 விஜயகரமாய் பிரதர்சனம் தொடங்கும்.

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: மீண்டும் த்ரில் அடிப்பிக்கான், பிரணயிக்கான். காட்டா குஸ்தி 2
2: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
1: விஷ்ணு விஷால், ரம்யா கிருஷ்ணன், ஐஸ்வர்ய லட்சுமி தொடங்கி வம்பൻ தாரநிரையுமாய் காட்டா குஸ்தி 2
3: குவைட் எக்ஸைட்டிங்.
1: காட்டா குஸ்தி 2 விஜயகரமாய் பிரதர்ஷனம் தொடர்ந்து.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மென்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் டாட் டிவி.

0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மக்களே, வீக்கெண்ட் வந்தாச்சு. அடிக்கிற அலாரம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தூங்கலாம்னு தூங்கி எழுந்து வயிறு முட்டை சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும்
1: உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
0: வெல்கம் டு ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன், ஓன்லி ஒன் ரேடியோ சுரோம். வழக்கம் போல நம்ம வீக்கெண்ட் காலிவுட் ஃபில்டர் காஃபில சினிமா அப்படியே ட்ரெண்டிங் ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஹிட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கு. மொத்தமா சொன்னா அடுத்த 3 மணி நேரம் உங்க காஃபிக்கு சைடு டிஷ் நான் இருக்க போறேன். சோ நீங்க எங்க இருந்தாலும் சரி, கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ரூம்ல சில் பண்ணிட்டு இருக்கீங்களா, வால்யூமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீக்கெண்ட நம்ம ஸ்டைல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ சீட் பெல்ட் டைட் பண்ணுங்க, மினி ட்ரிப் டு சென்னை போலாமா? Keep listening to the Filter Coffee with me now. RJ Ashok, only on Radio Snow. Get!

ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே மூணு படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. என்னடா இது சினிமாவுக்கு வந்த சோதனைன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்றாங்க ப்ரொடியூசர் சைட்ல. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிக் ஹீரோஸ் பிக் டைரக்டர்ஸோட படங்களுக்காக அந்த ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டேஸ், முக்கியமா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் இந்த விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல்லாம் கண்டிப்பா அந்த மாதிரி டேட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் ப்ரொடியூசர் சொன்னாலும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் நல்லா இருந்தா ஹீரோ யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா ஸ்டோரி கனெக்ட் ஆனா போதும் படம் ஹிட் ஆயிரும்ன்ற மாதிரி பல ஆடியன்ஸ் இப்ப மாறிட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா டேட் அப்படின்றது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும், சினிமா பிசினஸை பொறுத்த வரைக்கும் டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியன்றனால ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மூணு தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து முக்கியமா விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி 2, அப்புறம் இருமுனை, அப்புறம் இன்னொரு படம் வந்து பாத்தீங்கன்னா புத்தம் புது நேரம். இந்த மாதிரி மூணு படங்கள் ரிலீஸ் ஆக போது இந்த வாரம். இப்போதைக்கு அப்டேட்டட் நியூஸ் இது மட்டும்தான். இதுக்கப்புறம் எதுவும் வந்தா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் பேசலாம். கீப் லிஸ்னிங் இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யோஷு, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூடாது.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுரோம். இப்ப காலிவுட் சினிமால ஒரு ட்ரெண்டிங் டாபிக் என்ன தெரியுமா? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லுவான்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் அந்த சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பல தலைமுறைகளை கட்டி போட்டு இன்னைக்கு சிம்மாசனத்துல உட்காந்துருக்க சூப்பர் ஸ்டாரோட அடுத்த அப்டேட் வந்தாச்சு. தலைவரோட அடுத்த படமான 173 ஆபிஷியல் டைட்டில் ரிவீல் பண்ணிருக்காங்க. அந்த நேம் இஸ் தர்மன். சூப்பர் ஸ்டார் மூவி அப்டேட் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் வாயில சக்கரை போட்ட மாதிரி ஒரு மாசான குட் நியூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரஜினி ஃபீவர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வந்து தலைவர் இன்டென்ஸ் லுக்ல மாசா டாக்டர் கெட்டப்ல இருக்காரு. தலைவரை பல ரூபங்கள்ல பாத்திருப்போம், ஃபர்ஸ்ட் டைம் டாக்டரா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம படத்தோட போஸ்டர் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியல் படமா இல்லாம கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம டாக்லைன் வந்து தர்மமே வெல்லும். சோ படத்துல வந்து தர்மம் வெல்லுமா தோற்குமான்றதுதான் கதையா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து, ப்ரொடியூசர் கமல் சார், மியூசிக் அனிருத், அண்ட் ஆக்ஷனுக்கு அன்பரிவு மாஸ்டர்ஸ்னு இந்த நேம் கார்டு லிஸ்டை பார்த்தாலே படத்தோட எதிர்பார்ப்புகள்லாம் ஏரோப்ளைன் மாதிரி மேலே போயிட்டே இருக்கு. பட் படம் வெயிட்டாக இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கே உள்ள அலப்புறன்னு கேட்டீங்கன்னா, எஸ் ரஜினி சார் படங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அது ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்கும். அதான் சூப்பர் ஸ்டார் மேஜிக். வயசானாலும் சாரோட ஸ்டைலும் ரஜினி சாரோட படங்களோட மாசும் குறையவே குறையாது. அப்டேட்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பாட்டு ஆன் தி வே, பாட்டை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஆன்லி ஒன் ரேடியோ சுனோ கேட்டு.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஓன்லி ஆன் ரேடியோ சுனோ. சினிமா லவர்ஸுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்டேட் கிடையாது, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு படம். சமந்தா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் எங்கள் தங்கம். எங்கள் தங்கமா நான் கேள்விப்படலன்ற மாதிரி கன்ஃபியூஸாக இருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் டைட்டிலே வந்து தமிழில் டப்பிங் பண்ண லட்சணம் தான் அப்படி இருக்கு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் மா என்டி பங்காரம். இந்த படத்தில் வந்து சமந்தா வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. படத்தோட கதையை பார்த்தோன்னா கனவுகள் நிறைய இருந்தாலும் வாழ்க்கை எல்லாருக்குமே ஈஸியாக இருக்காது இல்லையா, ஆனால் அந்த நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்ற மாதிரி படத்தில் வந்து சமந்தா சூப்பரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் மருமகளாக வாக்கப்படுற சமந்தா பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் தாண்டி தன்னோட இலக்கை நோக்கி போராடுற போராட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை. அது வந்து மக்களோட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. படத்தில் வர்ற எமோஷனல் சீன்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், படத்தில் வர்ற சமந்தாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கலாம், மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சிருக்கு. இந்த வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே சமந்தா நடிப்பில் எங்கள் தங்கம், சாரி மா என் டி பங்காரம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது

வெல்கம் பேக், வெல்கம் பேக் மை டியர் மக்களே. யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன் ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. காலிவுட்ல இப்பயோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா, தளபதி விஜய் சார் இருக்கார் இல்லையா, அவர் உங்களுக்கே தெரியும் சினிமால இருந்து கொஞ்சம் இப்ப வந்து பாலிட்டிக்கல் ஜேர்னில ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த நேரத்துல தமிழ் சினிமாவோட அடுத்த மாஸ் கிரௌட் புல்லர் யாரு அப்படின்ற கேள்வி இப்ப எல்லார்ட்டையுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷன்ல அதிகமா கேட்கிற பெயர் சூர்யா, சூர்யா, சூர்யா. ரீசெண்டாக கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ இந்த திரைப்படம் மூலமாக ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுத்த சூர்யா சார், அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு அந்த படத்தோட பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா சூர்யா சார் மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் லைனப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வெங்கி, டைரக்டர் டிஜே ஞானவேல்னு முக்கியமான புள்ளிகள்லாம் அடுத்தடுத்து இருக்காங்க. பட் நிஜமாவே சூர்யா சாரோட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கலாம், யூத் ஆடியன்ஸ், அப்புறம் இந்த ஓவர்சீஸ் மார்க்கெட்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணி தூக்கி சாப்பிட்டு ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கு. பட் அதுக்காக வந்து சூர்யா சார் தான் அடுத்த தளபதி சூப்பர் ஸ்டார் பவர் ஸ்டார்லாம் வந்து நான் உருட்ட மாட்டேன். பட் நிஜமாவே தளபதியோட இடத்த வந்து யாரும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது, தளபதி விஜய் சார், விஜய் சார் தான். அதே மாதிரி சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தனி ஸ்டைல், தனி ஃபேன் பேஸ், தனி ஜானியில் வந்து ஹீரோவாக இருக்காரு. சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையுமே வந்து சூர்யா சார் ஹீரோவாக தான் இருக்காரு. பட் சினிமாவில் வந்து காம்படிஷன் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு தனி அடையாளம் இருக்குன்றதா உண்மை. நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக சினிமா தாங்க, நல்ல கண்டென்ட், ஸ்ட்ராங்கான ஸ்டோரி, மாசான மூமெண்ட்லாம் இருந்தால் அது தொடர்ந்து கொடுத்தாலே போதும், யார் வேணாலும் உச்சத்துக்கு போகலாம். அந்த ரேஸில் சூர்யா சார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காருன்றதான் உண்மை. ஸோ சூர்யா சார் அப்கமிங் மூவிஸும் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, அதை பற்றின அப்டேட்டும் இருக்குது. அதுக்கு முன்னாடி சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டே டியூன்ட் வித் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷ்.

பத்தி பேசிட்டு இருந்தோம், சூர்யா சார பத்தி ஒரு அப்டேட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, சூர்யா சார டான்ஸ் ஆடி பாத்திருப்போம், நடிச்சு பாத்திருப்போம், நாலு பேரை தூக்கி போட்டு அடிச்சு பாத்திருப்போம், ஆனா கூலா பாட்டு பாடி பாத்திருக்கீங்களா? ஆக்டர் சூர்யா மறுபடியும் சிங்கரா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுவும் மியூசிக் கம்போசர் ஜி வி பிரகாஷ் குமாரோட மியூசிக்ல ஒரு பெப்பி டான்ஸ் சாங் வந்து பாடியிருக்காராம். ஆல்ரெடி யுவன் சார் மியூசிக்ல அஞ்சான் மூவில ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, ஏக் தோ டீன் ஒரு பாட்டு. இப்போ இன்னொரு பாட்டு ஃப்ரம் த மூவி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். சோ மக்களே, கூடிய சீக்கிரம் ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக்ல சூர்யா சார் வாய்ஸ்ல இந்த பாட்டு எழுதிருக்குது வந்து பாத்தீங்கன்னா கென் கருணாஸ். இந்த காம்பினேஷன்ல ஒரு பாட்டை பெப்பி டான்ஸ் சாங்க பார்த்து கேட்டு ரசிக்க போறோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சினிமால சில காம்பினேஷன்லாம் எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க. அதுலயும் சூர்யா சார் ஜி வி பிரகாஷ் குமார் காம்பினேஷன்ல வந்து ரிலீஸ் ஆன பாட்டுலாம் பார்த்திருப்பீங்க, சூரரை போட்டு படம்லாம். மியூசிக், எமோஷன், எனர்ஜி இது மூணு இருந்தா போதும், படமும் பாட்டும் கண்டிப்பா ஹிட் ஆகும். சோ இப்ப அப்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஜி வி பிரகாஷ் குமார் மியூசிக்ல சூரரை போட்டு படத்துல இருந்து சூர்யா சார் பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜி யஷோ ஆன் யுவர் ரேடியோ சோனோ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மை டியர் மக்களே, யூ ஆர் லிசனிங் காலிவுட் ஃபில்டர் காஃபி. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. சினிமா அப்டேட்னா படம், ட்ரீசர், சாங் மட்டும் கிடையாது. சில நேரங்களில் மனசை டச் பண்ணுற மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நம்ம தமிழ் சினிமாவோட இருதுருவங்கள் அப்படின்னா இன்னைக்கு தல தளபதி சிம்பு தனுஷ்னு அடிச்சுக்கலாம், ஆனால் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் உலக நாயகன் கமல் சாரும் தான். அவங்க பேரை சொல்லி சினிமா ரசிகர்கள் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு அடிச்சுக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச தர்மன் மூவியோட ஓபனிங் ஈவெண்ட்ல ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பார்க்கும் போதே ஒரு மாதிரி தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்குலாம் ஒரு மாதிரி குதூகலமா இருந்திருக்கும். அதுல வந்து ரஜினி சாரை பத்தி கமல் சார் ரொம்ப அழகா பெருமையா சொன்னாருங்க. இந்த நட்பு வந்து இன்னைக்கு நேரத்து ஆரம்பிச்ச நட்பு கிடையாதான். ஒரு 50 இயர்ஸுக்கு முன்னாடி கமல் சாருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து கோவிந்தராஜன். அவர் வந்து கேன்சர் மூலமா பாதிக்கப்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல கமல் சார் கூடயே இருந்து அந்த கோவிந்தராஜனுக்கு வந்து பல உதவிகளை பண்ணியிருக்காரு ரஜினி சார். அப்போ உருவான நட்பு பல வெற்றிகளை தாண்டியும் அதே மாதிரி ஆரோக்கியமா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மன் அப்படின்ற மூவியில வந்து ப்ரொடியூசரா கமல் சார், ஹீரோவா ரஜினி சார். இதை பார்க்கும் போது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல?
1: அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும், யாரு ஹீரோ? கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
0: நம்ம லைஃப்ல கூட இப்படிதான் இல்ல, நமக்கு சக்சஸ் ஃபேம் கரியர்னு எல்லாம் இருக்கும்போது கூட இருக்கவங்களோட நமக்கு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்துலேயும் வந்து பங்கு போடுற நண்பன் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான நண்பன் சொல்லுவாங்க. நீங்கள் உடனே ஃபீல் பண்ணுவீங்க, கஷ்டத்தில் ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டு இங்கெங்க இருக்கான், எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே என் ஃப்ரெண்டு தான்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஜோக்ஸ் பாட், காசு பணத்தை விட நம்பிக்கையான ஃப்ரெண்டை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கேன். கீ பிளஸ்

பேக் டு பேக் ரெண்டு பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் ஷோல ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. தமிழ் சினிமாவில் ஒரு சோகமான செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் சினிமாவோட ஸ்கிரீன் பிளே கிங், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், நம்ம எல்லோரோட மனசுலையும் நீங்காத இடம் பிடித்த கே பாக்யராசர் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவரோட 73வது வயதுல சென்னையில மாரடைப்பு காரணமாக இயற்கை மரணம் எய்தினார் அப்படின்ற செய்தி அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கே ஒரு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். பட் நிஜமாவே வந்து அவர் ஒரு ஸ்கூல் ஆஃப் சினிமா மாறிங்க. ஏன்னா எல்லாரும் ஏன் அவர் அன்பா ஸ்கிரீன் பிளே கிங்னு கூப்பிடுறாங்கன்னா, சினிமா கத்துக்க ஆசைப்படுற எல்லாருக்குமே அவரோட படங்கள் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமா இருந்திருக்கு. நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதுலயும் முக்கியமா 1970s 1980s வந்து தமிழ் சினிமால பிக் ஸ்டார்ஸ், பிக் பட்ஜெட்ல படம் எடுத்தா மட்டும்தான் ஓடுன்ற மாதிரி டாமினேட் பண்ணிட்டு இருந்த காலத்துல ஒரு சினிமால ஸ்டோரி நல்லா இருந்தா போதும், படம் ஹிட் ஆயிருன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. அதனாலதான் அப்போ எடுத்த படங்களை வந்து இப்ப பார்த்தாலுமே வந்து திகட்டாம இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் முக்கியமா முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளைவா, இந்த மாதிரி படங்கள் நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு சினிமாவில் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு ஜென்ரேஷனுக்கு சிரிப்பையும் சிந்தனையும் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுத்த ஒரு ஆக சிறந்த படைப்பாளி தான் கே பாக்யராஜர் அவர்கள். இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள், அவரோட சினிமா டயலாக்ஸ் எல்லாமே நம்ம கூட தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களை, ரேடியோ சுனோ சார்பாகவும் லிசனர் சார்பாகவும் கே பாக்யராஜர் அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, அண்ட் ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டுக்கூடா.

வெல்கம் பேக் மை டியர் மக்களே. எங்கும் சினிமா எதிலும் சினிமான்னு பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இது காலிவுட் ஃபில்டர் காஃபி வித் மீ, அவங்க ஆர்ஜி யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. ஒரு காலத்துல வந்து பெரிய பட்ஜெட் பெரிய ஹீரோ இருந்தா மட்டும்தான் தமிழ் சினிமா ஹிட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ காலம் மாறி போச்சு குமார்ன்ற மாதிரி, சின்ன பட்ஜெட்ல படம் இருந்தாலும் கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா படங்கள் வந்து இந்தியா முழுக்க ரீச் ஆகுது. அதோட ஒரு லேட்டஸ்டான எக்ஸாம்பிள் தான் அப்கமிங் மூவி ஃபீல் மை லவ். டைரக்டர் ஹரி பிரகாஷ் டைரக்ஷன்ல MS பாஸ்கர், ஆதித்யா பாஸ்கர், அம்மு அபிராமின்னு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான மேட்டரா, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு மொத்தமாக 5 மொழிகள்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா. ஒரு கம்ப்ளீட் பேன் இண்டியா படமா வரப்போகுது. ஃபீல் மை லவ்னு டைட்டில் கேட்டாலே புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த படத்தோட கதையை பத்தி டைரக்டர் ஹரி பிரகாஷ் என்ன சொல்றாருன்னா, நம்ம லைஃப்ல எந்த நேரத்திலையும் ஒரு அதிசயம் நடக்கலாம், என்னடாது வாழ்க்கைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கேப்ல கூட ஒரு மேஜிக் நடந்து வாழ்க்கை மாறலாம் இல்லையா. அந்த ஒரு பாசிட்டிவ் கான்செப்டை பேஸ் பண்ணி ரொமான்டிக் காமெடியா அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படத்துக்கான ஹைப் வந்து கிரியேட் ஆனாலும் பட் நிஜமாவே ஒரு தமிழ் சினிமா காலிவுட் ஃபேனா ரொம்ப ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் படங்களை மட்டும்தான் பேன் இண்டியா அளவுக்கு பல மொழிகளை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு புதுப்படங்களையும் பேன் இண்டியா அளவுக்கு பல மொழிகளை ரிலீஸ் பண்றாங்கன்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் தமிழ் சினிமாவோட குரோத் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. எஸ் பேசிட்டு இருக்க கேப்ல அனிருத் மியூசிக்ல வைபா ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு தொடர்ந்து பேசலாம். கீப் லிசனிங். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு

சாட்சி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடி சித்திரம் போடும் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். ஆட வைப்போம்.

Welcome back, my dear Makale. You're listening to Hollywood Filter Coffee. Now, Garjaya Show, only one radio Suno. சின்ன வயசுல இந்த சம்மர் வெக்கேஷன்ல ஊருக்கு போகும்போது எப்படா கிரிக்கெட் விளையாடுவோன்ட்டு சூரியன் எப்போ வருவீங்க எப்படா வெயில் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல. இப்போலாம் சூரியன் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, பயங்கரமா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றோம். ஏன்னா இந்த வருஷம் சம்மர் பத்தி பேசும்போது கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குன்ற மாதிரி கடந்து போயிட முடியாது. ஏன்னா உலகம் ஃபுல்லா பல பகுதிகளில் ரெக்கார்ட் பிரேக்கிங் டெம்பரேச்சர்ஸ், முக்கியமா கல்ஃப் கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமா 40-45 இருக்கும்.

வெப்பத்தை வந்து வெளிவிடுதான். அதனால உடல் தாங்குற வெப்பத்தை விட அதிகமான வெப்பத்தை வந்து தாங்கும் போது வயதானவர்கள் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்ற மாதிரி பல காரணங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நிஜமாவே பதட்டமா இருந்தாலும் நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணாலே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து சாதிக்கிற மக்களை விட சாகுற மக்கள் தொகை அதிகமா இருக்குன்றதான் உண்மை. இது வெறும் வெதர் அப்டேட்னு கடந்து போயிட முடியாது. நம்ம உலகம் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சவால்னு சொல்லலாம். சோ நிறைய தண்ணி குடிங்க, முடிஞ்ச அளவுக்கு வெயில சுத்துறதை அவாய்ட் பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்க கிட்ஸ் அண்ட் பெரியவங்க மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கங்க, எது நடக்குமோ பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. இயற்கை அனர்த்தங்களை தடுக்க முடியாது, ஆனா முன்னெச்சரிக்கையா இருக்கிறது வந்து நமக்கு நல்லது. உடலும் உடல் ஆரோக்கியமும் தான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷு, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ, கேட்டு கேட்டு கூட்டு கூடா.

Welcome back, my dear மக்களே, you're listening Hollywood Filter Coffee. நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. தமிழ் சினிமா நமக்கு ஒரு கண்ணுனா, இன்னொரு கண்ணு மலையாளம் சினிமா. சினிமாவுக்கு மொழி அப்படின்றது வந்து ஒரு தலையா இருக்க முடியாது. நிறைய லாங்குவேஜஸ்ல நிறைய திரைப்படங்கள் பாக்குறோம். உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஜெசி அலோ பண்ணேன்னு வி டிவில சிம்பு கேட்ட மாதிரி, உலகத்துல எவ்வளவு மொழிகள்ல படங்கள் ரிலீஸ் ஆனாலும் நமக்கு ஏன் மலையாளம் சினிமா மேல ஒரு அன்பு அக்கறை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். அங்க வர்ற படங்கள்ல ஹீரோயிசம் விட ஹியூமன் எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பில்டப்பை விட பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி டெல்லிங்லாம் இருக்கும். அதான் பிரேமம், கும்பலாங்கி நைட்ஸ், மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி பல படங்களை காலிவுட்க்கு ஈக்குவலா தமிழ்நாட்டையும் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மலையாளம் சினிமாவோட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் தான் பாத்தீங்கன்னா கும்பலாங்கி நைட்ஸ். ஒரு கல் கிளாசிக் சினிமாங்க. 2019 ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான கேரக்டர்ஸ், ரியலிஸ்டிக்கான எமோஷன்ஸ்னு சூப்பரா வந்து ஸ்டோரி டெல்லிங்லாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட படத்தை வந்து இயக்குன டைரக்டர் மதுஸ்ரீ நாராயணன் அடுத்து என்ன படம் பண்ண போறாருன்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 6 வருஷமா இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை வந்து சூப்பர் ஹிட்டா கொடுத்துட்டா அடுத்தவர் என்ன பண்ண போறாரு, எப்படிப்பட்ட கதை எடுக்க போறாருன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த லாங் வெயிட்டிங்க்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. கும்பலாங்கி நைட்ஸ் டைரக்டர் மதுஸ்ரீ நாராயணன் அடுத்த ப்ராஜெக்ட்ல சென்ட் பண்ணிட்டாராம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் டிராமா படமா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்துல வந்து யங் சென்சேஷன் நஸ்லின் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காராம். சோ படம் எப்படி இருக்குன்றத வந்து பொறுத்து வந்து பாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூடாது.

சூப்பரான ஒரு பாட்டை கேட்டு மறுபடியும் ஷோக்ல வந்திருக்கோம். இது ரேடியோ சுனோஸ் ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யஷோ. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து நிறைவு பெறும் நேரம் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. முக்கியமா ரெண்டு பாட்டு சூப்பரா போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஏன்டா நீ பேசுறேன்னு கேட்காம நான் பேசுனதையும் காது கொடுத்து கேட்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. அண்ட் அதே மாதிரி நம்ம ஷோ வந்து வழக்கம் போல இன்னைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நம்புறேன். பாட்டும் ஃபேக்டுமா பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த ஷோ பத்தின கருத்து கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தா கண்டிப்பா கூச்சப்படாம இன்ஸ்டாகிராம்ல ரேடியோ சுனோ இல்லனா வந்து ஆர்ஜே யஷோன்ற பேஜ்ல போய் டிஎம் பண்ணுங்க. அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அடுத்த வாரம் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்ட் முக்கியமா வந்து ரேடியோ சுனோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாம நிறைய பேர் இருக்கீங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. எங்க டீம் வந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டில் நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், ஸ்டே ஹாப்பி அண்ட் கீப் ஸ்மைலிங். மக்களை சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். அதுவரை விடைபெறும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்ஜே யஷோ.

0: 107.7 கத்தர்ஸ் ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன். கேட்டு கேட்டு கூட்டு விடா.
1: சுனோ பாலிவுட் ஹிந்தி ஹிட் ஆஃப் தி ஹவர்.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசின, கத்து கெட்டு இப்ப வந்து திட்டி திக்கிற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.